0: தாயோ தாக்கோயில் பூஜை தாய் தரமா
1: வந்தே தாடி
0: பிறன் பாருமோ
2: செந்துள்ளி செலவே என்ன கௌடனிகே மதுவே மாடி நம்ம மனைய லட்சுமி
0: ஏன் சீமை ஜோசி நீனு இஷ்மாடக்க ஏன் டைம் திண்டியா நம்ம அருகணி சாவுக்கார காய்ச்ச குண்டவ்ர ಮುಚ್ಚಾಯ್ತಲ್ಲ ಬಿರ್ನ ಕಟ್ಟು ಏನ್ ಜೋಗ್ತಿರ್ಗ್ಯಾರ್ಗು ಶೀರೋಕೆ ಬೇಡ ಬರ್ರೆ
1: ನೀನು
3: ಬಾರ್ರಿ
0: ಎಲ್ರೋಡು